0: பொன்னு மான கண்ணப்பா ஜாயா ஒத்தியம் மனலம்
1: தூக்கம்
0: மன்சோங்க திலும் மண் பாங் நிமரிபுல